0: Rosa.
1: குழுபடு விசி பாக்கட்டு அதிக சங்கியாவுகின் சமன்வித்த ஜாத்தியந்தர முல்தென்கே ஜாய்காத் விஜயா.